0: lagbe ni me pa gbo iya o
1: mi ona bi lo mi ona bi lagbe mo jọ lo o le ke ba ti fi e
2: ah ouais c'est parfait.